0: என்னங்கெல்லாம் செய்
1: மீன் மசாலா கோ
0: ஆ ஜெனி அஸ்பரா கேதை நீங்க கபரி தரி டிம்பாங்க ஸ்கலை தோ டலோ மிதா மிதா தோலுவாங்க தகமிந்த பந்த வரை இனியா நபா கேதை சிதே லகோ டலோ நே
2: ஆஓ.